0: அம்பாளையம் நடுவும் சுவாணியும் ஹரியமம் ஹரியுமம் விடத பொல் திரே மெரவ காந்தையர் நீலாள காந்தையர் சொகிசிதரு.
1: ஒந்தே தரஹத சப்தவன்னு பழசிபிட்டு ஸ்லேஷார்த்தத்தில் ஹெழ்தா இதனை. அவர பாதவு கமலதந்தே அந்தரே தாமரை ஹூவினந்தே, அமலவாதந்த ஆசிய முகவு கமலதந்தே அந்தரே சந்திரனந்தே இது. அவர வந்து நடை அந்தரே அவட நடிகை அன்னோது நாக அந்தரே ஆனைய நடிகையந்த பல கம்பீரவாத நடிகை இது. அதே ரீதியாக எழ வாசையும் நாகமம் அந்த அவர ஆ கையூ கூட எழ வாசை அந்தந்திர சுந்தரவாத ஜடையூ கூட நாக அந்தரே ஹாவினந்தே காணத்தா இது. கடு செல்வபாணி அதர அவர சுந்தரவாத கையே, அவர கிளத்துட்டி எரடு கூட லலித பிரவாள மணி அந்தரே ஆ கை சிகுரினந்த இதே அத்தவா ஹவளத மணியந்தே காணத்தா இது. தொடையும் எசவக்ஷியும் தொடை அன்னோது பாழையந்தே, கண்ணு கூட பாழையந்தே அந்த ஒன்று பாழை அந்தந்திரே பாழை மீனினந்தே அவர கண்ணுனிதே, மத்தே தொடை அன்னோது பாழைய திண்டினந்தே அத்தியந்த ஒன்று மிருதுவாகிது. நடுவும் சுவாணியும் அவர நடுமையே மத்தே அவர வாணி அது எரடு கூட ஹேகிதே அந்த ஹரியுமும் ஹரியுமம் அந்த அந்த நடுமையே சிம்மத ஒன்று ஆ கட்டியந்த ஹ்ரஸ்வாகிதே. அதே ரீதி அவர வாணியும் கூட கிளிய வாணி அந்த ஹரி அந்தந்திர கிணி அந்த ஆ கிணிய சப்ததந்தே அத்தியந்த சுமனோகரவாகிதே. ஹீகே அல்லி ஆ நீளவாத ஜடையின் சோபிஸ்தா இருந்த ஹுடுகியரு ஈ ரீதி அத்தியந்த விசிஷ்டவாகிதாரே.
2: இதுவரை லக்ஷ்மீஷன ஜெமினி ಭಾರತದಲ್ಲಿ ஆறனைய சந்திய பத்தியகள வாச்சன ஹாகூ வியாக்கியானவன்ன கேளிதிரி. வாச்சன மாடிதவரு ஸ்ரீ எச் எல் ஸ்ரீகண்ட, வியாக்கியான மாடிதவரு ஸ்ரீ கேசவ அவதானி.
3: ಚೈತ್ರವನ ಕೇಳಿದ್ರಿ. ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪ್ರಸ್ತುತಿ ಡಾಕ್ಟರ್ ಎಎಸ್ ಶಂಕರನಾರಾಯಣ, ನಿರ್ಮಾಣ ನೆರವು ಸಂಜೀವ ಆರ್ ನಾಮಣ್ಣವರ್. ಇದು ಇಂದಿನ ಚೈತ್ರವನ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಕಾಶವಾಣಿ ಭದ್ರಾವತಿ ಕೇಂದ್ರದ ಕೊಡುಗೆ.
4: ಇನ್ನು ಮುಂದೆ ಮಿಡ್ ಡೇ ನ್ಯೂಸ್.
5: Good afternoon. This is Akashvani and I'm Saira Mujtaba with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi calls for collective efforts to build a developed India through environmental responsibility, youth empowerment and inner well-being. C. Joseph Vijay takes oath as Chief Minister of Tamil Nadu along with 9 ministers. Himanta Biswa Sarma unanimously elected as leader of BJP Legislature Party in Assam. Punjab's Industry Minister remanded to 7-day ED custody in over 100 crore rupee GST fraud case. Russian President Vladimir Putin says Ukraine conflict may be nearing an end. And in Archery World Cup, Indian women's recurve team clinches gold, defeating host China in a shoot-off in Shanghai. And now the news in detail. Prime Minister Narendra Modi.